0: ഹേ, എന്താ ഇങ്ങനെ ആലോചിക്കുന്നേ?
1: അതെ, എന്റെ അനിയന്റെ കല്യാണത്തിന് നല്ല ഒരു ബ്ലേസർ വാങ്ങണം, അതോടൊപ്പം ഒരു സൂട്ടും. എവിടെ നിന്ന് വാങ്ങുമെന്നാ ഞാൻ ഈ ആലോചിക്കുന്നത്?
0: അതിനാണോ ഇങ്ങനെ ആലോചിക്കുന്നേ? നമ്മുടെ ബ്ലേസർ സോൺ ഉണ്ടല്ലോ, മികച്ച വെഡിംഗ് സൂട്ടുകളും ബ്ലേസേഴ്സും വൈവിധ്യമാർന്ന ഡിസൈനുകളും കൂടാതെ ബർത്ത്ഡേ പാർട്ടിക്കും ആദ്യ കുർബാനയ്ക്കുമുള്ള വിവിധ തരത്തിലുള്ള വസ്ത്രങ്ങൾ ഇവിടെ ലഭ്യമാണ്.
2: നിങ്ങളുടെ ഇഷ്ടങ്ങൾക്കനുസരിച്ച് ഞങ്ങൾ തുണിത്തരങ്ങൾ വളരെ പെട്ടെന്ന് തയ്ച്ചു നൽകുന്നു. വൈവിധ്യമാർന്ന ഇറ്റാലിയൻ തുണിത്തരങ്ങൾ ന്യായമായ വിലയിൽ നിങ്ങൾക്ക് ലഭ്യമാക്കുന്നു.
3: ബ്ലേസേഴ്സ് സോൺ, നിയർ ശങ്കർസ് ഹോസ്പിറ്റൽ, ആശ്രാമം റോഡ്, കൊല്ലം. ഫോൺ 8606268080.
4: உங்கள் காதோடு பேசலாம் தமிழ் போனின் ப்ரோக்ராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை. எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் போனின் ப்ரோக்ராம் காதோடு பேசலாம்.

பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

கம்யூனிட்டி ரேடியோ பென்சிகர் 107.8 அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் 107.8 அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ரத்னா மோகனின் அன்பார்ந்த ஒரு மாலை நல் வணக்கம். நல்ல மழை பெய்யுதுன்னு சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. ரோடுகள்லாம் கொஞ்சம் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க அன்பர்களே. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள் வரலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். பாடும் நிலா என்று அழைக்கப்படும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு தாங்க. 1946 பிறந்த, ஜூன் 4 பிறந்த நம்மளுடைய பாலசுப்ரமணியம் சார் வந்து உயிர் பிரிந்தால் கூட பாடல்களின் மூலமாக என்றென்றும் நம்மோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய புகழ் என்றென்றும் உயர்ந்து இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் இந்த நன்னாளில். ஓகே, அதே மாதிரி வேறு ஒரு நடிகைக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. அது யாரு அப்படின்னு சொன்னா, தேசிய விருது பெற்ற ஒரு நடிகையுடைய பிறந்த நாள். பருத்தி வீரன் என்ற படத்துல நடித்த பிரியாமணி என்ற முத்தழகுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1984 ஜூன் 4

0: பாலக்காடுல பிறந்திருக்காங்க. இவங்க நடித்த படங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த பருத்தி வீரன் என்ற படத்தை யாரால மறக்கவே முடியாது. இன்னைக்கு முழுக்க முழுக்க பருத்தி வீரன் என்ற படத்தின் கதையையும் அந்த படத்தோட பாடல்களையும் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகின்றோம். நிகழ்ச்சிக்குள் போகலாமா? ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துடுவோம் முதல்ல. ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கம். சோதரி
0: மாலை நல் வணக்கம். முத்து எங்கள் சொத்து, இரவிபுரம் முத்தா. முப்பதாவது வருடம் கல்யாணம் தானே? செவ்வாய்க்கிழமை ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எங்க வீட்டுக்காரங்கிட்ட நீங்க பேசினத. அக்கா இருக்காங்களா பக்கத்துல? அப்ப நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். நீங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. முத்து என்ற அன்பருக்கு 30 வருடம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. அந்த ஆதர்ஷன தம்பதிகளுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போட ரேடியோ பென்சிகரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா?
1: ரொம்ப நன்றிங்க.
0: ஓகே, சொல்லுங்க, கேப்போம்.
1: அது மாதிரி நம்ம ரேடியோ பென்சில் நேயர்கள் எல்லாருக்கும் எங்களோட கல்யாண வாழ்த்து தெரிவிக்கிற எல்லாருக்கும்
0: எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டோம்ல, கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும். ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குறேன்.
1: அது மட்டும் இல்லாம இன்னொரு சந்தோஷமான செய்தி, என்னோட பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம்.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சொல்றேன். நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ப்ரோக்ராம்ல கூப்பிடுறீங்கன்னா அப்ப இந்த அளவுக்கு ஈடுபாடே, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் சொல்லணும். இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு கல்யாணம், நாளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கறது நாள் வருது பாத்தீங்களா?
1: எந்த ஊரு? நம்ம முண்டைக்கல் வெளியில் குளங்கர பக்கத்துல.
0: ஆஹா, ஓகே ஓகே. அப்ப நாளைக்கு சொல்லுங்க. அனுகிரகம் பிள்ளைக்கு வந்து இருக்கட்டும். சரியா? நாங்க எல்லாரும் கண்டிப்பா இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் மனசார சொல்லிடுவாங்க உங்க பொண்ணுக்கு.
1: அதனாலதான் எனக்கு முதல் காலை கிடைச்சி ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். சரியா?
1: நமக்கு எல்லாருமே நல்லபடியா நடக்குங்கிற அந்த முருகனோட
0: நிகழ்ச்சிக்குள் போயிடலாம். முதல் பாடல், அதாவது இன்னைக்கு வந்து பிரியாமணிய பத்தி பேசலாம் நினைச்சிருக்கிறேன். பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு படம். நம்மளுடைய முத்து தம்பதிகள் கூட நாளைக்கு கல்யாண நாள் சொல்லி இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த ரெண்டு பேருடைய டேட்டும் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஈசனுடைய அருள் அவங்க குடும்பத்துக்கு இருக்கட்டும். ஓகே, வேண்டிக் கொள்வோம். அப்புறம் வந்து இன்னைக்கு பருத்தி வீரன் பிரியாமணி பத்தி பேசலாம் நினைக்கிறேன். பிரியாமணி அப்படிங்கும்போது அவங்களுடைய முதல் படம் வந்து கண்களால் கைது செய் அப்படிங்கிற ஒரு படம். அப்புறம் வந்து அது ஒரு கனா காலம், மது, பருத்தி வீரன், மலைக்கோட்டை, தோட்டா, ஆறுமுகம், நினைத்தாலே இனிக்கும், ராவணன், சாருலதா அப்படிங்கிற படங்கள்லாம் தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் பல மொழிகளில் நடிச்சிருக்கிறாங்க. இவர் நடித்த படங்களில் ரொம்ப அற்புதமான படம் அப்படின்னு சொன்னால் பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு படத்தை தாங்க சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். முதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு பாட்டு ஒன்று வருது அந்த படத்துலேருந்து, கேட்கலாமா?

0: பருத்தி வீரன் என்ற படத்தோட கதைய சொல்லட்டுமா? மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பருத்தியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஜாதி வெறி அதிகமா இருந்தது அந்த ஊர்ல. உயர்ந்த ஜாதியை சேர்ந்த அப்பாவுக்கும் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த அம்மாவுக்கும் பிறந்த குழந்தை தான் பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு பையன். அதனால அந்த பையனை வந்து ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிடுறாங்க. சின்ன வயசுலேயே இந்த பெற்றோர்களையும் இழந்து விடுறான் அந்த பருத்தி வீரன் அப்படிங்கிறவன். தன்னுடைய தாய் வழி மாமன் செவ்வாழை என்பவனோட தான் அந்த வளர்ந்து வர்றான் அந்த பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு பையன். படிக்க விருப்பம் இல்லாததுனால கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடுறான். ஜெயிலு கோட்டு அப்படின்னு பொறுப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். யாருக்குமே அடங்காத ஒரு மொரடனா வளர்ந்துட்டு வர்றான் பருத்தி வீரன். ஜெயில இருப்பான், இல்லனா வெளியே வரும்போது குடிப்பான். பின்பு விலை மாதுடன் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒதுக்குப்புறத்துல இருக்கிற குடிசையில இருப்பான். இப்படித்தான் போய்கிட்டே இருக்கு இவனுடைய வாழ்க்கை. தொடர்ந்து பேசுகின்றேன், ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: நம்ம ராஜு நினைக்கிறேன், நம்ம ஃப்ரெண்டு ரெப்பு கரெக்டா? சங்கர் சங்கர். ஓகே, நல்லா இருக்கிறீங்களா? சரி, வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டீங்களா?
1: ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா.

0: எப்பவுமே வண்டியில ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க வண்டி டிரைவ் பண்ணிட்டே பேசுவீங்க, வண்டி ஓரமா நிப்பாட்டிடுங்க.
1: ஏன்னா
0: மழை வர பெய்யுது பாத்தீங்களா
1: இடைக்கிட,
0: அதனால கவனமா ரோடுகள்ல டிராவல் பண்ணணும். சரி சொல்லுங்க விசேஷம் கேப்போம். விசேஷம் வந்து இப்போ பருத்தி வீரன் படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பிரியாமணிக்கு இன்னைக்கு பர்த்டே, சோ அதுல வந்து நேஷனல் அவார்டு வாங்கின பிரியாமணி அந்த படத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த படம் பாத்திருக்கீங்களா? பாத்தீங்களா அந்த கிராமத்துல நடக்கிற அந்த கலை நிகழ்ச்சிகள்னாலும் சரி, ஆடல் பாடல் கொண்டாட்டம், அந்த ஃபைட்னாலும் சரி, மேக்கப்பே போடாம நடிச்சிருந்தாங்களாம் ஒரு நடிகை.
1: ஆமா
0: ஆமா கண்டிப்பா. இந்த படம் எங்க பாத்தீங்க, கேரளாவிலயா இல்ல தமிழ்நாட்டிலயா? ஓகே ஓகே ஓகே சரி. நீங்க தான் படம் பார்க்க போறதா இருந்துனா உங்க வீட்டு ஃபேமிலில எல்லாரும் சேர்ந்து போவீங்களே? அது வேணும், சந்தோஷம் தானே ஒரு என்ன வாழ்க்கையில.
1: சனிக்கிழமை சாயந்தரம் மத்தியானத்து பிறகு வர்க்கு முடிச்சிட்டு சாயந்தரம் கொல்லம் போறது, கொல்லத்துல போய் பஷோ செக்கஷோ பாக்குறது, வெளியே போய் சாப்பிடுறது, ஒரு நாளைக்கு வந்து கிச்சன் மொத்தமா டோஸ் பண்றது, அங்க போய் சாப்பிடுறது, அப்படிதான். அப்படி எல்லாம் எவ்வளவு வருஷமா அப்படி பழுக்கானு
0: அப்படியே லைஃப வந்து நீங்க என்ஜாய் பண்றேன்னு சொல்லுங்க, அப்படிதான் இருக்கணும் கண்டிப்பா.
1: அது படம் மட்டும் கிடையாது, டூரிங் அதே மாதிரிதான். எல்லா இடத்துமே டூர் போவோம், காரில வந்து
0: பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இடையில வர்ற அழகான அந்த நாட்கள் வாழ்க்கையெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. கடைசியில காலத்துல வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகுற டைம்ல திரும்பி பார்க்கும் போது வயசு ஆகி முதுமை அடைஞ்சிடுவாங்க, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் மத்தவங்களுக்கு செய்ய வேணும், அப்புறம் வாழ்க்கைய ரசிச்சு வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
1: நம்ம வந்து மனது வந்து தும்பப்படாம, மத்தவங்களுக்கு தும்பப்படாம, நமக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணது, மத்தவங்களுக்கு யாருமே கெடுதல் கெடுதல் பண்ணாம நமக்கு என்ன பண்ண முடியுமோ. இதெல்லாம் பெரிய தத்துவவாதம் கிடையாது. என்னோட வந்து 33 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நமக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணா எக்கச்சக்கமா நல்ல இது கிடைக்கிறது
0: இருக்கு.
1: பொண்ணு நல்லா இருக்கா, பொண்ணோட நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி விட்டு பொண்ணுக்கு ஒரு குழந்தைருக்கா, 4 இயர்ஸ் குழந்தைருக்கா, பையன் வேலைக்கு போறான், வைஃப் வேலைக்கு
0: போறான்,
1: எனக்கு வந்து என்னோட தம்பி மாதிரி எல்லாம்
0: சந்தோஷம் சந்தோஷம் நிறைவான குடும்பம் இப்படியே சந்தோஷமாக போகட்டும் முன்னாடி. சரியா
1: மட்டும் நல்லா பாத்துக்கிட்டு
0: கடைசி காலம் வரைக்கும் கை காலு நல்லா அசைச்சுக்கிட்டே இருக்கணும், நடக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே ஓகே
1: மோகன், மோகன் சின்ன உதவி பண்ண, மோகன் வந்து பேசிட்டு ரொம்ப நாளாச்சு, அவரோட நம்பர் போயிடுச்சு.
0: சரி கூப்பிட சொல்றேன். ஓகே ஓகே, அப்ப இடைக்கிட கூப்பிட்டு பேசிருங்க. சரியா ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. சங்கரனா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அது எல்லாமே உண்மைதான். வாழ்க்கை என்பது ஒரு சின்ன ஒரு வட்டம், சின்ன ஒரு காலம் தான். அந்த மேக்சிமம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். ஓகே, நான் இன்னைக்கு வந்து பருத்தி வீரன் படங்கள் பத்தி பேசிக்கொண்டு இருந்தேன். பருத்தி வீரன் வந்து ஒரு ஜெயில இருப்பான், இல்லைன்னா விலை மாதுவோட ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஒதுக்குப்புறமா இருக்கிற குடிசையில வாழ்ந்துகிட்டு இருப்பான். இவனுடைய அப்பா வழி சொந்தக்காரனான மாமன் உயர்ந்த ஜாதிக்காரன் ஒருவர் இருக்கின்றார், மிகவும் ஜாதி வெறி பிடிச்சவங்க. அவங்களுடைய ஒரே மகள் முத்தழகு சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய முறை பையனான பருத்தி வீரனை ரொம்ப பிடிக்கும். வளர்ந்து பெரியவள் ஆனதும் தன்னுடைய காதலை அதை வந்து பருத்தி வீரனிடம் சொல்கின்றாள். இருவருமே ஒருவரை ஒருவர் மிகவும் பிடித்து விடுகின்றது. இருவரும் காதல் செய்கின்றார்கள். இடைக்கிட இந்த பருத்தி வீரன் ரொம்ப சேட்டக்காரன் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அதாவது வேறு ஊருக்கு கரகாட்டக்காரங்க ஒரு ட்ரூப்பு போய்கிட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு ஒன்று வருது. கலா லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க. ஊரோரம் புளிய மரம் உளுப்பி விட்டா சலசலக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று வருது. திருநங்கைகள் ஆடும் அந்த பாட்டு கேட்கலாமா?

0: நிறுத்துங்கிறன்ல
1: பாடுங்கடி என்ன நக்கலா. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும்.
2: கண்ட பக்கல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா
1: இங்கே வாரியா வைக்கத்த. ஏய்

0: அப்படி போன சிதப்பு
1: எட்டி எட்டி பார்த்தாலும் உயரமா பொன்னடி நீ தாண்டி அரி காதருந்த மூலி உனகட்டு வண்டி தாலி அரி காதருந்த மூலி உனகட்டு வண்டி தாலி அட இந்த பாட்டு படிக்காத எனக்கு வைக்க ஆகுதட பொசகத்த மேல உன பொண்டாட்டி கேக்குதடா நெத்தியிலே

0: శబ్దం.
1: ഇന്ന് രാവിലെ തിരുമുല്ലാവരം അമ്പലത്തിൽ വെച്ചിട്ട് പുറത്ത് ബാഗ് വെച്ചിട്ട് അകത്ത് തൊഴാൻ കയറിയതാണ്. ഒരു ഹാൻഡ് ബാഗ് മെറൂൺ കളറ് നഷ്ടപ്പെട്ട്, അതിനകത്ത് ഹോസ്പിറ്റലിലെ കുറെ ഡോക്യുമെന്റ്സും പിന്നെ ആധാർ, ഐ ഡി, പാസ്ബുക്ക് അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളും എല്ലാം ബാഗിനകത്ത് ഇരിപ്പുണ്ട്. അതിനകത്ത് മൊബൈൽ ഫോണും ഉണ്ടായിരുന്നു. അത് ആരാണ്ട് എടുത്തോണ്ട് പോയതാണ്. എവിടെയെങ്കിലും അവർക്ക് ആവശ്യമുള്ള പൈസയോ മൊബൈലോ എടുത്തിട്ട് ആ ബാഗ് എവിടെയെങ്കിലും ഉപേക്ഷിച്ച നിലയിലോ എവിടെയെങ്കിലും കണ്ട് കാണുന്നുണ്ടെങ്കിൽ കണ്ട് കിട്ടുന്നവര് പിന്നെ ഒന്ന് അറിയിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഒന്ന് പറയാമോ? ഈ ബാഗ് നഷ്ടപ്പെട്ട ചേച്ചിയുടെ ഹസ്ബൻഡിന് ക്യാൻസറാണ്. അപ്പൊ തിരുവനന്തപുരം ആർസിസിന്ന് ഇന്നലെ അവിടുന്ന് വന്നപ്പോഴത്തേക്ക് തിരുവനന്തപുരം ആർസിസിന്ന് ടെസ്റ്റ് ചെയ്യാൻ വേണ്ടി കുറച്ച് ഇതൊക്കെ എഴുതി കൊടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പൊ അതെല്ലാം ആ ബാഗിനകത്താണ്. അപ്പം ടെസ്റ്റ് ചെയ്തിട്ട് ബുധനാഴ്ച അവർക്ക് പോകാനുള്ളതാണ്. വെറും പാവപ്പെട്ടവരാണ്, അതുകൊണ്ട് ഒന്ന് സഹായിക്കണം, ഒന്ന് റേഡിയോയിലൂടെ പറഞ്ഞ്.
0: ജനശബ്ദം.
2: நேர்களே, இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்பீங்க. என்ன, ஒரு பாவப்பட்டவங்களுடைய ஒரு பேக் அப்படி மிஸ் ஆயிடுச்சு. யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேடியோவில் கூப்பிட்டு சொல்லிடுங்க. பாவம், அவங்களுடைய நிறைய பேப்பர்ஸ் இந்த இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த இது கேட்கும் போதே சங்கடமாக இருக்குது. ஓகே நேர்களே, இன்றைக்கி வந்து பருத்தி வீரன் என்ற படத்தோட கதைகள் பற்றி பேசி கொண்டு இருக்கின்றேன். முத்தலகு, முத்தலகோட வீட்டுக்கு வந்து சென்று பெண் கேட்க போகின்றான் பருத்தி வீரன். உங்கள் மகளை எனக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு துணிச்சலாக கேட்குறான். ஆனால் அவங்க அப்பாவோ பருத்தி வீரனை அவமானப்படுத்தி வெளியே விரட்டிடுறாராம். நீ என்னுடன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் பருத்தி வீரன். ஆனால் அவள் வந்து வர மறுக்கிறா. மீண்டும் சண்டை சச்சரவு வர உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை பார்த்துட்டு சவால் விட்டுட்டு போயிடுறான். பருத்தி வீரன் மறக்க முடியாத முத்தலகு மீண்டும் அவனை வந்து சந்திக்கிறா. நான் கூப்பிட்டு நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என் அப்பா உன்னை கொன்னுடுவாரு அப்படிங்கிற பயத்துல தான் நான் அப்படி செஞ்சிட்டேன். வா, நாம இப்பவே இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு கல்யாணம் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முத்தலகு கேட்கிறா. அவனும் வேற வழி இல்லாம சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே விபச்சார பெண்களோட எப்போதுமே ஒரு குடிசை வீட்டுல தங்கி இருப்பான் பாத்தீங்களா பருத்தி வீரன். அந்த இடத்துல இவ்வளோ பாதுகாப்பாக இருக்க வச்சுட்டு நான் ஊருக்குள்ளே போயிட்டு என் மாமா கிட்ட வந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரேன், அதுவரை நீ இந்த குடிசையிலேயே பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஊருக்குள்ளே போகிறான் பருத்தி வீரன். ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு பார்த்துடலாமா? கால் வரல. நேர்களே, இது காதோடு பேசலாம் தமிழ் போனின் ப்ரோக்ராம். இன்று உங்களுடன் பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்புரத்னா மோகன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கூப்பிட்டு பேசலாம். நம்பர் சொல்லட்டுமா? 0474-293-1111 என்ற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, இப்ப வந்து பருத்தி வீரனும் முத்தலகும் காதல் செய்கின்றார்கள். ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டுட்டு வந்துடலாமா? ஸ்னேகன் வந்து ரொம்ப அழகா பாடல் வரிகள் எழுதியிருப்பாரு.
3: ஒன்னு மன வாரத்துல சத்த நேரம் அடியுடாரா

0: ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம்,
1: ஹலோ வணக்கம்,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் ராஜேந்திரன் பேசுறேன்.
0: ராஜேந்திரன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். என்ன, எங்களெல்லாம் மறந்தே போயிட்டீங்களா?
1: அது எப்படி மறப்போம்? என்ன,
0: ஒரு
1: மாசத்துக்கு முன்னால கூப்பிட்டு.
0: ஆமா, என்கிட்ட பேசி ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்குமா? பாய்கட ரோடு ராஜேந்திரன் தானே? சரி, எப்படி இருக்கீங்க அத சொல்லுங்க மோத. நல்லா இருக்கிறோம் நாங்க, நல்லா
1: இருக்கிறோம்.
0: பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சரி, ஊருக்கெல்லாம் போறது உண்டா இல்லனா இங்கே செட்டில்டா?
1: இங்கே தான் ஊருக்கெல்லாம் போல.
0: பிள்ளைங்க எல்லாம் இப்ப என்ன செய்றாங்க?
1: புள்ள எல்லாம் பெரிய பையங்களாய் எல்லாம் கல்யாணம் முடிச்சி இருக்காங்க.
0: கல்யாணம் முடிச்சி பேரம்பேத்தி எல்லாம் ஆயிடுச்சா?
1: பேரம்பேத்தி 4 பேர புள்ளைய இருக்கக்ல.
0: அப்படி போடு. அப்ப தாத்தா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கானா?
1: என்ன மேடம்,
0: தாத்தா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கானா? நானு வயசானாலுமே அந்த சொல்லுவாங்கல்ல ரஜினியோட டயலாக், ஓ இளமையும் அழகும் மாறாம இருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு சொல்ற மாதிரி இருக்கு, உங்க வாய்ஸ் மாறாம இருக்குது. அதாவது மனசுல ஒரு கள்ளங்கபடம் இல்லாம எப்பவுமே வெள்ளந்தையா எப்பவுமே சிரிச்சுகிட்டே இருந்தாலே நம்ம எப்பவுமே இளமையா தான் இருப்போம், சந்தோஷமா தான் இருப்போம்.
1: உலகத்துல மெயின் அதான் மேடம்.
0: கரெக்ட்,
1: வேற ஒண்ணுமே இல்ல.
0: சரி, வீட்டுக்கு போகும்போது மழை பெய்யாம இருக்கட்டும். நல்ல சூடான டீ பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே
1: மேடம். நாங்க கடை இல்லாத பக்கத்துல மாட்டி இருக்கோம், சாயா குடிக்கிறதே பெரிய பாடுதான்.
0: அச்சச்சோ, எப்படியாவது தேடி ஒரு டீயாவது குடிங்க இந்த மழை நேரம். சரிங்க, அப்ப எனக்கு என்ன இனிமே கூப்பிட்டு பேசிடுங்க என்ன. ஒரு கிராமத்து படம், அது ரொம்ப நல்லா இருக்கும். கார்த்தியோட ஃபர்ஸ்ட் படம் அதுதான். முடிஞ்சா பாருங்க என்ன. ஓகே ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. இப்ப வந்து பருத்தி வீரன் படம் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த குடிசையில பாதுகாப்பா வச்சுட்டு ஊருக்குள்ள போயிடுறான் பருத்தி வீரன். இரவு நேரம் அந்த குடிசை வீட்டுல ஒரு லைட் எரியுது. அப்போ பருத்தி வீரனுடைய நண்பர்கள் 2 பேர் அந்த குடிசை வழியா போறாங்க. எப்பவுமே இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அந்த விலை மாது கூட இருப்பாங்க. அப்போ ஒரு குடிசையில லைட் எரியுதே, ஒரு விலை மாது வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இவனோட நண்பர்கள் 2 பேர் முத்தழகுதான் அந்த விலை மாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க. இவன் வந்து கடுமையான வார்த்தையில சொல்லி இவ திட்டுறா, வெளியே போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறா. பருத்தி வீரனுடைய பேரை சொல்லி, நான் அவனோட ஆளு, என்ன ஒன்னும் செய்ய முடியாது, போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லி விரட்டுறா. இந்த வந்த 2 பேரும் கோபத்துல மீண்டும் இவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க. அப்போ ஏற்பட்ட அடிதடியில இவளோட தலை வந்து ஒரு இந்த சுவர்ல இருக்கிற கூர்மையான ஆணியில பட்டு தலையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. மயங்கி அப்படியே கீழே விழுறா. அந்த 2 பேரும் அவளை அப்படியே கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க அந்த நிலையில கூட. அப்புறம் ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டு வெளியே போறாங்க ரெண்டு பேருமே. ஓகே, இந்த கதை அப்படியே இப்படி நிக்கட்டும், அடுத்த ஒரு பாட்டு ஒன்று கேட்டுடலாம். பாட்டுன்னு சொல்லும் போது இந்த மதுரை கோவிலுடைய அந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், குதிரையாட்டம், புலியாட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட ஆட்டம்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த பாட்டில் வந்து நம்ம நல்லா கேட்கலாம். கலா, லக்ஷ்மி, பாண்டி, மதுரை, எஸ் சரோஜா இவங்கள்லாம் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. சினேகன் அவர்கள் பாடல் வரிகள் எழுதியிருப்பாரு. ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு வந்துடலாமா?
2: சேர்ந்த ஒயிலாட்ட குழுவினர்கள் இங்கே இருந்தாலும் கோவில் முன்பாக அமைந்திருக்கும் பந்தலுக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக கால்குறிச்சியை சேர்ந்த நையாண்டி மேல ராஸ் நையாண்டி மேலகாரர்கள் குழுவினர்கள் எங்கே மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.

0: என்னவன் இங்கிலீஷ் பேச தூக்குது.
1: எல்லாம் உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் மேலையும் கீழே ஏறுது இறங்குது.
0: என்னது
1: மூச்சு தான்
0: பாத்து மச்சான், மூச்சு சூடானா முந்தி பத்திக்கிட்டு சந்தி சிரிச்சிரும். உங்க லவ்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு முதல்ல வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க.

0: மதுரைக்கெல்லாம் போனா இந்த மாதிரியான இசைகளை நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். அப்பா, அது வேற ஒரு லெவல்ல இருக்கும் இந்த மாதிரியான கிராமத்து பாடல்கள். ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ரத்னாமவன்.
0: வணக்கம். நம்மளுடைய நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா சிவகுருநாதன் ஐயா? ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் எங்களை இவ்வளவு மறந்துட்டீங்களா? இடைக்கிட கூப்பிட்டு பேசிடுங்க. தமிழ்நாட்டுல இருந்த ஞாபகம் வந்துதா?
1: எங்க ஊர்ல பூ குடிச்சிருநாளுக்கு கரகாட்டம் நடக்கும்.
0: கரகாட்டம்
1: அதுல எல்லாம் இந்த மாதிரி பாட்டுகள்லாம் வரும்.
0: அதான் எனக்கும் இந்த பாட்டை கேட்கும் போது தமிழ்நாட்டுல அங்க இருந்த கோவில் விசேஷங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரிங்க,
1: நான் எனக்கு வேண்டிய பாட்டு திருவிளையாடல் படத்துல ராஜகணேசன் பத்மினி
0: பாட்டு பாடுவீங்களா நீங்க சிவகுருநாதன் ஐயா? பாடுவீங்களா? இன்னைக்கு வந்து பருத்தி வீரன் என்ற படத்துல இருந்து பாடல்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் இடையில இனிமே அடுத்த தடவை வரும்போது கொண்டு வரேன். சரியா? ஓகே. அப்புறம் சொல்லுங்க, வீட்ல இப்ப ரிட்டையர்டு லைஃப் என்ன பண்றீங்க?
1: எங்க போறீங்க? வீட்ல தான் இருக்கறேன்.
0: வாக்கிங் போறதுண்டா? வாக்கிங்
1: போவீங்க?
0: அதனால நடக்கும் போது போகும்போது வரும்போது ரொம்ப கவனமா போயிட்டு வாங்க. சரியா? சரிங்க ஐயா. அப்ப அடுத்த பாட்டு கேட்டுடலாமா? ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. பருத்தி வீரன் படம் பத்தி இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கின்றேன். அப்புறம் வந்து கதை எதுல நிக்குது? ஓகே, பருத்தி வீரன் மாமங்கிட்ட பணம் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான் பாத்தீங்களா. ஆமா, பழையபடியும் பணம் வாங்கிக்கிட்டு பருத்தி வீரன் முத்தழகு இருக்கிற குடிசைக்குள்ள வர்றான். அவ கிடந்த நிலைய பார்த்து மடியில போட்டுட்டு அழுறான். உடனே முத்தழகு சொல்றா, பாருடா என் நிலைமைய, என்னைய அசிங்கப்படுத்திட்டாங்கடா உன் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும். இந்த என் நிலைமைய யாரும் பார்க்க கூடாதுடா, என்ன கண்டம் துண்டமா வெட்டி போட்டுடுடா அப்படின்னு சொல்லி அவன் மடியிலேயே இறந்து போயிடுறா முத்தழகு. பருத்தி வீரன் துக்கம் தாளாம அழுது பொருள்றான். முத்தழகு காணலையே அப்படின்னு சொல்லி தேடி வந்த அவங்க அப்பாவும் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குடிசை பக்கத்துல வர்றாங்க. அப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, சத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கான், கையில அருவாள் எடுத்துக்கிட்டு, வாடி முத்தழகு, உன் அப்ப எனக்கு கல்யாணம் செஞ்சு தரமாட்டேன்னு சொன்னால, எனக்கு இல்லைன்னா நீ எவனுக்குமே கிடைக்க கூடாது, நீ சாவுடி சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்த உடலை கண்டம் துண்டமாக வெட்டி கூறு போடுறான். இதை பார்த்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முத்தழகு கிடைக்காததுனால அவளை கடத்திட்டு வந்து கொல்றான் பொழுக்கு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சேர்ந்து அந்த கதவை உடைச்சிட்டு போய் அவனை வெளியே கொண்டுட்டு வந்துட்டு அந்த பருத்தி வீரனை அடிச்சே கொல்றாங்க. முத்தழகோட பெயரை கடைசியா சொல்லிக்கிட்டே அந்த பருத்தி வீரனுடைய உயிரும் அப்படியே பிரிஞ்சு போயிடுது. கதையும் முடியுது. ஒரு காலர் வந்துட்டாங்க நினைக்கிறேன், யாருன்னு பாத்துடலாமா? கால் பிரேக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு பருத்தி வீரன் படம் பத்தி பேசி கொண்டு இருந்தேன். முழு கதையும் கேட்டாச்சு. பருத்தி வீரனாக கார்த்தி நடிச்சிருந்தாரு, சூர்யாவோட தம்பி. முத்தழகாக பிரியா மணி நடிச்சிருந்தாங்க. அற்புதமான நடிப்பு. இந்த படத்தோட மோரல் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: அம்மணி.
0: அம்மணி கிருஷ்ணன் அண்ணாவா? என்ன மறந்துட்டீங்களா? இன்னைக்கு எல்லாம் புதிய புதிய ஆட்கள் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். லேட்டஸ்டா வந்துடுவீங்க, கொஞ்சம் ரேடியோட வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுங்க. சரி, இப்ப எத்தனை, ஒரு வருஷமா ரெண்டு வருஷம் ஆச்சா? மறந்து போக கூடாது, இடக்கெட கூப்பிட்டு பேசணும்னா நினைப்பேன். ஆனா உங்களை ஏதோ ஒரு தடவை நான் அடிக்கடி கூப்பிடாதீங்கன்னு சொன்னதுனால கோச்சுக்கிட்டாங்க போல நினைச்சுக்கிட்டேன். எனக்குதான் தெரியுமே என்னோட நேர்களை பத்தி.
1: ஒரு கிருஷ்ணர் போனா இனி ரெண்டு மூணு கிருஷ்ணர் வந்துட்டாங்க.
0: எந்த கிருஷ்ணர் வந்தாலும் நம்ம கிருஷ்ணர், நம்ம அதனால மறக்க முடியாது நம்ம கிருஷ்ணரை. அதனால இடையில இடையில கூப்பிட்டு பேசிடணும். ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பேசுங்கன்னு சொல்றேன்னு ஒழிய ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுங்கன்னு சொல்றது இல்ல. சரி, அப்புறம் சொல்லுங்க விசேஷங்கள் கேப்போம்.
1: விசேஷம்னா எல்லாமே நல்ல விசேஷங்கள் தான். மழை பெய்யுது, வெயில் அடிச்சது, எல்லாத்துக்குமே நல்ல சந்தோஷம். குழந்தைகளுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம்,
0: பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாச்சு, பிள்ளைங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பேத்தியா இப்ப என்ன படிக்கிறா?
1: பேத்தியாயி இப்ப நான் கொள்ளு பேரன். நான் வந்து எனக்கு மூணு பேரமா இருந்தேன், கொள்ளு தாத்தா ஆயிட்டேன்.
0: கொள்ளு தாத்தா ஆயிட்டீங்களா? வாழ்த்துக்கள், சந்தோஷம். அப்ப வந்து ஆனாலும் உங்க அந்த பேச்சு, அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, கிண்டல் பண்ற பேச்சு மாறவே இல்ல உங்களுக்கு. அது வந்து மாறாது. என்ன நிழல் மாதிரி ஒட்டிக்கிடுச்சு. சரிங்க, உடன்பரப்புன்னு சொல்லாதீங்க. உடன்பரப்பு எல்லாம் பல இடங்கள்ல அடிதடியுமா சண்டையும் சச்சரமா இருக்காங்க. நீங்க
1: வேற, அது இந்த காலம், அந்த காலத்துல உடன்பரப்பு வந்து ஆசத்தோட.
0: ஆமா, அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன்.
1: இப்ப இடைக்கிழக்கு பாப்பேன்.
0: நாங்க அந்த சந்தோஷத்தை அடைஞ்சிட கூடாது. என்ன அதனால எங்க கிட்ட பக்கத்துல வந்து பேசுறது கிடையாதோ?
1: ரொம்ப சந்தோஷம்.
0: பருத்தி வீரன் படம் பாத்திருக்கீங்களா?
1: அழகா இருக்கு. நான் ரெண்டு மட்டும் பார்த்தேன்.
0: அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
1: அந்த படத்துல அந்த குத்துப்பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: அந்த இந்த கிராமத்து
1: பாட்டு, மச்சான கூப்பிட்டு பாடுறாங்கல்ல, அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகான பாட்டு.
0: அப்ப இப்ப கேட்டீங்கல்ல அந்த பாட்டு?
1: கேட்டேன். அதனால பழைய பாட்டுல ஒண்ணு கோடாலி கொண்டக்காரி, அந்த பாட்டுல நான் ரொம்ப கேட்டேன்.
0: அதாவது இந்த பாட்டு வந்த உடனே கூப்பிட்டு பேசணும்னு ஆசையும் வந்துருச்சு.
1: ரொம்ப அழகு, ரொம்ப அழகு.
0: கோபமும் ஓடிடுச்சு. இருந்தாலும் கோபப்பட்டு ரெண்டு வருஷம் பேசாம இருந்துகிட்டீங்க.
1: அது உள்ளதுல இருந்தது.
0: சிலவங்களுக்கு கண்டிப்பா பேசியே ஆயிடணும் நினைப்பாங்க. சரி, பேசட்டும்னு விட்டுறது. ஆனாலும் நம்ம அன்பர்கள் எல்லாம் சொல் பேச்சு நல்லா கேக்குறவங்க தான். நல்லா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பேசுறாங்க. நான் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பாராட்டுகள். நீங்க ரெண்டு வாரம் கழிச்சு கூப்பிடணும், ஓகேவா?
1: கண்டிப்பா, நீங்க சொல்லாட்டி நான் கூப்பிடுவேன்.
0: சரி சரி, ஓகே கிருஷ்ணன் அண்ணா, இன்னைக்கு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு வந்து பருத்தி வீரன் படம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்ட நேர்கள்லாம் இன்னைக்கு மீண்டும் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, பருத்தி வீரன் கதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த பருத்தி வீரனுடைய மாரல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதி வெறி, பருத்தி வீரனின் ஒழுக்கம் இல்லாத அந்த வாழ்க்கையினால வந்த வினை, பாலியல் வெறித்தனம், இதெல்லாம் அநியாயமா இதன் மூலமா ஒரு ரெண்டு உயிர்கள் செத்து போறதுதான் இந்த படத்தோட கதைங்க. மேக்கப்பே இல்லாம இந்த படத்தை தயாரிச்சு இருந்தாங்க. கார்த்தியோட முதல் படம் இதுதான். நிறைய அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சது. ஒரு பாட்டு ஒண்ணு இந்த படத்துல இருந்து கேட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? பாட்டு

நேர்லேயே அற்புதமான பாட்டு என்ன, இந்த படத்தில் வந்து பிரியாமணி நல்ல அப்படி தழைய கீழே இறக்கி சீவி அந்த உச்சியெல்லாம் எடுத்து அந்த கிராமத்து பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படியே மேக்கப் போட்டிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறவங்க, அவங்கள நல்ல முகத்தெல்லாம் கருப்பாக்கி எண்ணெயெல்லாம் நல்லா தடவி ஜடை போட்டு பின்னி மடித்து ஒரு ஹாஃப் சாரி கெட்ட வச்சுருப்பாங்க. அற்புதமாக நடிச்சிருப்பாங்க பிரியாமணி. மதுரையை சுற்றி உள்ள இந்த கிராமத்தில் தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டதுங்க. நடித்த அனைவருமே தன்னுடைய சொந்த குரலில் தான் இந்த படத்தில் பேசியிருக்காங்களாம். இந்த படம் முழுவதுமே செயற்கை வெளிச்சம் இல்லாமல் சூரிய ஒளியிலேயே அந்த படம் வந்து படமாக்கப்பட்டதாம். நேஷ்னல் அவார்டு நடிகை பிரியாமணிக்கு கிடைச்சது. தமிழக அரசின் சிறந்த படத்திற்கான விருதும் இந்த படத்துக்கு கிடைச்சதுங்க. 6 ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சது. 1 வருஷமாக ஓடிய படம் தான் இந்த பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு படம். தொடர்ந்து பேசிக்கின்றேன். ஒரு காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கால் பிரேக் ஆயிடுச்சா? ஓகே, நம்ம முடிகிற டைமே வந்துருச்சா? ஒரு படம் இப்போதான் கதை பேசின மாதிரி இருந்துச்சு, கதையும் முடிஞ்சிருச்சு, நம்ம நிகழ்ச்சியும் முடிஞ்சிருச்சு. இந்த படம் பருத்தி வீரன் படம் வந்து கிராமிய கலைகளும் நக்கல் நையாண்டி பேச்சும் இந்த மதுரை பேச்சும் இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஓகே, இன்னைக்கு கேட்ட பருத்தி வீரன் என்ற படத்தின் கதை உங்கள் மனசை தொட்டு இருக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகின்றேன். அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு ரத்னா மோகன். நன்றி, வணக்கம்.